ஊரே ஜாச்சுச்சுல்லே தே பைரோம் பினங்கோச்சுவா கைதே கைதே கைதே

போய் பொண்ணு சேர்த்து அந்த வேலை கூட கொள்ளுங்க. முதல் குச்சியாட்டு முதல் பார்த்தா அப்போ முதல் பார்த்தா முதல்

நாலு செல்வம் சரவத்தினர் மன்னன் ஹேங் போகுது மஜ்ஜிகளாண்டு வல்ல குரோப வல்ல மோட்டு மஜ்ஜிகளுக்கு கண்டதாசங்களான சலங்கராக்காய் சொல்லி சாப்பிட சொன்னாரு கம்மி கட்டுகளா மசிமா போட்டு.